சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி இரண்யல் ஜெகதீஷையா அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கேஜே இயேசுதாஸ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நான் வாழ வைப்பேன். இந்த படத்திலிருந்து ஆகாயம் மேலே பாதாளம் கீழே. இதோ இந்த பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் கேஜே இயேசுதாஸ் குழுவினர் சேர்ந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பாடல்களை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்களுடைய பதிவு. இதயராகும் எனும் இனிய நிகழ்ச்சியில் இன்று எனது பாடல்களை திறம்பட நெறிப்படுத்தி உறவுகள் அனைவரும் பாராட்டும் வண்ணம் சிறப்பாக தொகுத்து வழங்கி சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களோடு, உயர்ந்த எண்ணங்களோடும், உன்னதமான கருத்துக்களோடும், சிந்தனையில் தெளிவோடும், செயலில் துணிவோடும், உண்மையான உணர்வோடும், நேர்மையான திறன்போடும் சபரி இணைய வானொலியில் இதய ராகத்தை அனைத்து உறவுகளின் இதயம் தொடும் அளவுக்கு சிறப்பிக்கும் மீண்டும் மீண்டும் அனுசியா அம்மாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி அன்றாடம் தொடரட்டும், அன்றாடம் நிகழ்ச்சி ஜொலித்து கொண்டே இருக்கட்டும், வெல்லட்டும், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி இளையா. அடுத்து பாரதி தனபால் அவர்கள் சென்னையிலிருந்து மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் ஐயா. அடுத்து தேன்மி சகோதரி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி, நன்றி. கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல்கள் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி அவர்கள் சிறப்பான பாடல், அருமை ஆஹா, அருமை இனிமை, அருமையான துள்ளல் இசை பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்துணை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். திரிசூலம் இந்த படத்திலிருந்து காதல் ராணி கட்டி கிடக்க, இது ஒரு எப்படி சொல்வது, ஒரு நையாண்டி பாடலாகவும் இருக்கும், நகைச்சுவை பாடலாக தான் என்று நினைக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவரோடு பாடிய பாடல் இதோ இந்த பாடல்.

அழகான ஒரு அருமையான பாடல், அட்டகாசமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், திருச்சி வைரவீதி குழந்தைவேல் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் செம சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி சகோதரி ஆஹா, அருமையான எஸ்பிவி குரலில் பாடல், அருமை சிறப்பு சூப்பர் சூப்பர் என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஸ்டார் வழங்கியுள்ளார் இந்த பாடலுக்கு. பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிச்சாமி வந்துவிட்டேன் ஒலித்த பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். வாருங்கள் வாருங்கள் ஐயா, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:15. இதோ அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். பூக்காரி இந்த படத்திலிருந்து காதலி பொன்வீதியில். இதோ டி எம் சவுந்தரராஜன் ஜானகி அம்மா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். காதலின் பொன்வீதியில்.

அழகான அமைதியான வரிகளில் சூப்பரான பாடல். டி எம் சவுந்தரராஜன், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித் பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் மனதை தொட்ட பாடல், சூப்பர், அற்புதம், சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரண்யல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த மூன்று பாடல்களும் முத்தான பாடல்கள், வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி, நன்றி ஐயா. உங்களுடைய தொகுப்பில் தானே இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் மிக்க மகிழ்ச்சி என்றும் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவையும் ஜானகி அம்மாவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து மீண்டும் கோகிலா இந்த படத்தில் இருந்து பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி, இதோ கே ஜே யசுதாஸ் ஜானகி அம்மா குரல் இந்த பாடலும் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பெரிய கட்டுரையே வந்திருக்கு. அடுத்து நம் கீதநேசன் ஐயா அவர்கள் கைத்தட்டி சூப்பர் என்று ஒரு பதிவு கொடுத்தார் அல்லவா, அதற்கு தேன்மொழி அவர்கள் கை வேகமாக தட்டவில்லையே என்று ஒரு நகைச்சுவையுடன் பதிவு. அடுத்து சங்கர் அவர்கள் தேன்மொழி கையை வேகமாக தட்டவில்லை என்று போட்டதற்கு, வேகமாக தட்டினால் கை வலிக்கும் அதனால் மெதுவாக தட்டுகிறார் இயக்குனர் என்று அந்த சங்கர் ஐயா அவர்கள் அந்த பதிவு நகைச்சுவை பதிவு. கீதநேசன் ஐயா அவர் போட்டப்ப தேன்மொழி சகோதரி கை வேகமாக தட்டவில்லை, ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படி என்று நம் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒரு தகவலை தந்துள்ளார். அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே, மரியாதை தேர்ந்து விட்டது, யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே, மன்னா மன்னா அழைத்தீர்களா? ஆமாம் அமைச்சரே, நான் தான் அழைத்தேன். ஏன் மன்னா அழைத்தீர்கள்? சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல் தேர்வு செய்தவரை அழைத்து வாருங்கள். என்ன மன்னா, பாடல் தேர்வு செய்தவர் ஏதேனும் தவறு செய்திருக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அமைச்சரே. பிறகு ஏன் மன்னா அவரை அழைத்து வர வேண்டும்? அமைச்சரே, பாடல்கள் அனைத்தும் எனக்கு பிடித்தது, பாடலாகவே தேர்வு செய்திருக்கிறார் அமைச்சரே, அதற்காகத்தான் அவரை அழைத்து வர சொன்னேன் அமைச்சரே. பரிசு ஏதேனும் தரப்போகிறீர்களா மன்னா? பரிசா பரிசா, இவர் கொடுத்தா வாங்குவார், மன்னர் கொடுத்தார். இல்லை அமைச்சரே இல்லை, வேறு எதற்காக அழைத்து வர சொன்னீர்கள் மன்னா? அவர் தேர்வு செய்த பாடலுக்காக அமைச்சரே, இந்த அரசவையிலே அவருக்கு பரிசாக தர இருக்கிறேன் அமைச்சரே.

மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி தேர்மி சகோதரி அவர்கள், அருமையான பாடல் என்றும். தொட்டாம்பாளையம் பழனிசாமி சூப்பர் சாங் என்று நம் கீதநேசன் ஐயா போட்ட பதிவு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? இங்கு நான் நலமாக இருக்கிறேன் ஐயா என்று ஒரு தகவல். தேன்மொழி சகோதரி அவர்கள், நீ எந்த வானில ஆடி ஒரு கோயில் அடி வாங்க போறியே, என்னவோ எனக்கு புரியவில்லையே. கோயிலாத பழனிசாமிக்கு ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒளித்த பாடலுக்கு இதயங்கனிந்த வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். சங்கரையா அவர்கள், பொன்னான மேனி பாடல், அருமையோ அருமை, சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். மூடுமணி இந்த படத்திலிருந்து என் இனிய பொன்னிலாவே. இதோ கேஜே யேசுதாஸ் குரல், அவர் பாடினால் நன்றாக இருக்கும், நான் ஏதோ உளறிவிட்டேன். என் இனிய பொன்னிலாவே, இதோ இந்த பாடல்.

0: ബ്യൂട്ടിഫുൾ.
1: ஆஹா பியூட்டிஃபுல், அழகான பாடல் அருமையாக ஒழித்து சென்றது கே ஜே யேசுதாஸ் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மடி சகோதரி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் என்றும் தேன்மடி சகோதரி அவர்கள் கே ஜே யேசுதாஸ் அவரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள் முயற்சியில் இணைந்துள்ளவர்கள். அருமையான பாடல். கை சேரும் காலத்தில் நெஞ்சம் தேடும் போது பொன்னிலாவில் கனவு வரத்தானே செய்யும். அருமையான பாடல். கை சேரும் காலத்தை நெஞ்சம் தேடும் போது பொன்னிலாவில் கனவு வரத்தானே செய்யும். அழகான ஒரு அருமையான பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, இது ஒரு நேயருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
2: என்ன
1: நேயர்களே, நம் நிகழ்ச்சி பற்றி கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்கள் ஒரு அழகாக சிறப்பாக உரையாடி சென்றார் நம் நிகழ்ச்சி பற்றி. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு

ஐயா, தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி. மன்னா, நீங்கள் அனுப்பிய கடிதத்தில் நான் வாசித்தது தவறாக இருந்தால் இந்த பேதையை மன்னியுங்கள். தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி. மன்னா அவர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். அடுத்த படத்தின் படம் உத்தமன் படம். கேளாய் மகனே கேளாய் ஒரு வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் குரலில் உத்தமன் படத்திலிருந்து கேளாய் மகனே கேள் ஒரு வார்த்தையை. இதோ என்ன வார்த்தை என்று கேட்போமா? டி எம் சவுந்தரராஜன் குரலில் இந்த பாடலை

என்ன ஒரு அழகான ஒரு தத்துவ வரிகளில் ஒரு தந்தை ஒரு மகனை பாராட்டிய இந்த பாடல் ஒலித்து சென்றது. மெய்மறந்து கேட்டு நாம் அனைவரும் ரசித்தோம் இந்த பாடலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்களுடைய ஒரு லிகிதம், மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு சிறு உரையாடல். என்ன மாப்பிள்ளை சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளை, இதய ராக நிகழ்ச்சியில் பாட்டு எல்லாம் ரசித்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க போல, அப்படி என்று மாப்பிள்ளை கேட்குறாரு. ஆமாம் மாமா, பாட்டெல்லாம் இத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன் மாமா, இப்போ ஒவ்வொன்றா வெளியே விட்டு ரசித்துக்கிட்டு இருக்கேன் மாமா. சரிங்க மாப்பிள்ளை. ஏங்க மாமா, நீங்கள் பாட்டு கேட்கலையா? நானும் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ளை. மாமா மாப்பிள்ளை, அழகான ஒரு மாமா மாப்பிள்ளை ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் சகோதரரே, அருமை அருமை. இந்த நகைச்சுவையெல்லாம் நிதானமாக ரசித்து படித்தால் நன்றாகவே இருக்கும். இதய ராகம் நிகழ்ச்சி என்பது தான் இதுதான், ஒரு இதயத்திலே ஒரு தூண்டுதலான ஒரு நகைச்சுவை பதிவுகள். சூப்பர் சூப்பர் சூப்பர் அருமை. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், அனைத்து பாடல்களும் ஒளி தரும் மிகவும் சிறப்பு, அருமை, இனிமை, வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கேளாய் மகனே, நாளைய உலகின் நாயகன் நீயே, பாவத்தை விளக்கி நல்ல பாதையை துணிவுடன் எதிர்கொள், அறிவுறுத்தும் அழகான இனிய பாடல் பதிவு, இனிய ஒளித்தரம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி தேன்மொழி அவர்கள். அழகாக ஒரு குழந்தை, கேளாய் மகனே, கேள் ஒரு வார்த்தை என்று தடவி கொடுத்து குழந்தையை தாளாட்டி தூங்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். வேற லெவல் என்றும் பாராட்டியும் பாடலை குரல் கொடுத்த டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் கண்முன் கொண்டு வந்து மிக்க மகிழ்ச்சி என்றும், அந்த படத்தில் நடித்த சிவாஜி ஐயாவையும் கண்முன் கொண்டு வந்து இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு பாடல் மிகவும் அருமை ஐயா என்று பாடல் தொகுத்து அனுப்பிய இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதய ராகம் நிகழ்ச்சியிலும் சபரி வானொலியில் கன்னியாகுமரி இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் தொகுப்பில்தான் பாடல்கள் அருமையாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:44. இதோ அடுத்த படப்பாடலுக்கு போவோம். பொல்லாதவன் இந்த படத்திலிருந்து, நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா. ஆமாம், ரோஜா மலரில் முள்ளு தானே இருக்கும். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். பொல்லாதவன் படத்திலிருந்து, நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா. இதோ இந்த பாடல்.

கன அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் அகில ஸ்ரீதர் அவர்கள். பொல்லாதவன் படப்பாடல் மிகவும் இனிமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாராட்டிய உள்ளத்திற்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படத்திலிருந்து அமுதே தமிழில் எழுதும் கவிதை. இதோ ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரலில் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஜெயச்சந்திரன் வாணியம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க ஆனந்த் இனிமை என்று ஸ்டார் வழங்கியுள்ளார். பாடலில் படத்தில் நடித்த எம்ஜிஆர் ஐயா அவர்களை அடாடா அசத்துறீங்க என்று இதயணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து தொட்டாம்பாளையம் பழனி கோயிலா பழனிச்சாமி ஒரு சூப்பர் என்றும் பாராட்டி, அடுத்து அவரே மதுரையை மீட்டும் மதுரையை மட்டும் மீட்கவில்லை எம்ஜிஆர் ஐயா அவர்கள், தமிழகத்தையே மீட்டு தங்கமகன் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஐயா என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. ஏன் ஐயா மதுரையை மட்டும் மீட்கவில்லை எம்ஜிஆர் மதுரையை மட்டும் மீட்கவில்லை எம்ஜிஆர் ஐயா அவர்கள், தமிழகத்தையே மீட்ட தங்கமகன் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஐயா என்று பாராட்டியுள்ளார். ஏன் ஐயா உங்களுடைய எழுதுகோளில் மை தீந்துவிட்டதோ, சுருக்கமாக இரண்டு மூன்று வரிகளே எழுதிவிட்டீர்களே, சிறப்பு சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் அடடா அற்புதம், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஸ்டார் வழங்கி சூப்பர் செம பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். வாங்கள் ஐயா நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நாதம் இசைத்து வரும் பாதமணி சிலம்பு நீல விழிகள் சிவந்த காரணம் என்ன, நாதம் இசைத்து வரும் பாதமணி சிலம்பு நீல விழிகள் சிவந்த காரணம் என்ன, என்னவோ தெரியவில்லையே, அந்த அளவுக்கு எப்படி சொல்ல ஐக்கியமானது அந்த பாடலும் அந்த நாதத்தினுடைய சிலமும் அப்படி தான் சொல்ல வேண்டும். அந்த தமிழ் உச்சரிப்பு தமிழ் பாடலுக்கும் அமுத தமிழ் பெண்மையை அழகாக தாளாட்டியதோ என்று அழகாக ஒரு பதிவு. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி ஐயா போட்ட பதிவுக்கு பரசுராம் தனலட்சுமி அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். எம்ஜிஆரை பற்றி போட்ட ஒரு பதிவுக்காக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதோ நம் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ
1: ஹலோ ராஜேஷ், இனிமையான பாடல்கள், அற்புதமான 1970 இறுதியில வந்த படங்களிலிருந்தும் 80 துவக்கத்துல வந்த பாடல்களையும் சிறப்பாக வழங்கியிருக்காரு ஜெகதீஷன் சகோதரர். அவர் பாடல்கள் எப்போ இதே ராகத்துல ராகங்கள் மட்டும் வரும், இப்ப கவிதையே வருது சகோதரி. சிறப்பாக சகோதரியோட கவிதைகள் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு. அப்புறம் நம்ம கோகிலா பழனிசாமி எல்லாம் கேட்கவே வேண்டாம், நகைச்சுவை கலந்து அவருடைய அந்த
2: புரிஞ்சுக்கிட்டு
0: முதல் ஒரு முறை வாசித்த அப்ப சிரிச்சிங்களா, திருப்பி ரெண்டாவது முறை வாசிப்போம் சிரிச்சிங்க, நான் அதுக்காக இரண்டு முறை அதை அந்த வசனத்தை வாசித்தேன்.
1: அவருக்கும் வாழ்த்துக்கள், மற்ற பதிவு போட்ட அனைத்து நண்பர்களுக்கும், அப்புறம் கீதநேசன் சாருக்கும், முக்கியமா சிறப்பா வழங்குற உங்களுக்கும்
0: நன்றி.
1: அப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சியில எப்பவுமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இதே ராகம்னா அதுல யாரு முதல்ல இருப்பாங்கன்னா நம்ம தேன்மொழிதான்.
0: ஆமா,
1: அதனால அவர்களுக்கும் மற்ற பதிவு போடுற அனைவருக்கும் புது நம்ம ஜாயின் பண்ணிருக்கிற நம்ம பரசுராமன் சகோதரர் அவருக்கும் வாழ்த்துக்களையே நன்றியை தெரிவிச்சிருக்கேன் மேடம்.
0: நன்றி நன்றி சகோதரரே, நன்றி. என்ன நேயர்களே, அழகாக ஒரு அழகான ஒரு தகவலை தந்தார் நம் நிகழ்ச்சியை பற்றி கோவை ராஜேஷ் சகோதரர் அவர்கள், கேட்டு ரசித்தோம் அல்லவா. இதோ அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். டாக்டர் சிவா இந்த படத்திலிருந்து காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள். இதோ டி எம் சவுந்தரராஜன் சுசிலம்மா குரல் இந்த பாடலை கேட்டு

அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் சுசிலாம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. இந்த படத்தில் மஞ்சுளாம்மா அழகாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு ஒரு சின்ன பெண்ணாக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பரசுராமன் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்த நம் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி ஐயா என்று பாராட்டியுள்ளார் நம் பரசுராமன் ஐயா அவர்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், நான் 4வது வகுப்பு படிக்கும் பொழுது எம்ஜிஆர் ஐயாவை பார்க்க சென்றேன். நான் அப்பொழுது சிறுவன். எம்ஜிஆர் ஐயாவிடம் 5 ரூபாய் தந்தார். அதை பெற்றுக்கொண்டு அவர் 50 ரூபாய் தந்தார். இது என்ன, இது யார் கொடுத்ததுயா? 50 ரூபாய் 5 ரூபாய். நான் அருகாமையில் நின்றிருந்தேன். கிழிந்த டிராயரோடு போட்டு கொண்டு என்ன செய்வது? காலத்தின் கொடுமை அன்று. அந்த 50 ரூபாய் அந்த சிறுவனுக்கு தரும் பொழுது அவர் வலது கையை தொட்டும் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சூப்பர் சூப்பர் ஐயா, அருமையா. எப்படி பாராட்டுது என்று தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு நேரம் சென்னையில் வசிக்கும் பொழுது, உங்களுக்கு கோபம் வரலாம், எதிர்கட்சிக்காராக கூட நீங்கள் இருக்கலாம், கருணாநிதி ஐயாவை நான் தொட்டு வணங்கினேன். அது பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அன்று. அதுபோல தான் இதுவும் பழைய நினைவுக்கு கொண்டு வந்த கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிறகு இதோ மறுபடியும், அதன் பிறகு 3 முறை எம்ஜிஆர் ஐயாவை நேரில் பார்த்தேன். மேடையில் பேசி கொண்டிருந்த போது நான் தரையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏறத்தாழ திருச்செங்கோடு மாநகரில் புதிய பேருந்து இப்பொழுது அமைந்திருந்த இடத்தில் மகளிர் மேல்நிலைப்பள்ளி காம்ப்ளெக்ஸ் சுவர் எல்லாம் இடிந்து தள்ளிவிட்டு அந்த இடத்தில் சிறிய மேடை இட்டு எம்ஜிஆர் அவர்களை ஏறத்தாழ 4 மணி நேரம் பேசினார்கள். நான், எனது அம்மா, என் 2 சகோதரர்கள், 4 மணி நேரம் மேலே இருக்கும் அவர் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே ரசித்தோம். பா சூப்பர் சூப்பர் நண்பரே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆனால் அவரை நான் சொந்தம் கொண்டாடுகிறேன். அதை எனக்கு உரிமை. நீங்களும் சொந்தம் கொண்டாடலாம், அது உங்கள் உரிமை. எம்ஜிஆர் ஐயா எல்லோருக்கும் பொதுவானவர், ஆனால் எனக்கு தனி உரிமையானவர் என்று சொல்லலாம். சிறப்பையா, என் வீட்டில் நுழைவு வாயிலில் கேட்டிலே இரட்டை இலை தான் இருக்கும். ஆமாம், கேள்விப்பட்டேன், ஒரு முறை நீ இதை சொன்னீர்கள். சிறப்பு சிறப்பையா, நன்றி. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், டாக்டர் சிவா படத்தில் நடித்த சிவாஜி ஐயாவை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாரதி தனபால் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், அவர்களுடைய குட்டி பேத்தியை வாசலில் கேட்டில் நிற்க வைத்திருக்கின்றார்கள், பின்பக்கம் இரட்டை இலை சின்னத்தோடு. அதேபோல் கோகிலா பழனிசாமி அவர்களும் இரட்டை இலை சின்னத்தோடு ஒரு போஸ்டர் அனுப்பியுள்ளார்கள். சிறப்பையா. பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், கண்ணார் எடுக்கிறார், தொடச்சி அப்படி எப்படி சொல்கிறது, சுடக்கு போட்டு திருஷ்டியை கழிக்கிறார் இந்த பதிவுக்கு, அவர் கொடுத்த பதிவுக்காக. அடுத்து கோகிலா பழனிசாமி அவர்கள் தொட்டாம்பாளையத்திலிருந்து, நான் காலையில் தூங்கி எழுந்தவுடன் கைத்தறி நெசவு தொழில் செய்யும் இடத்திற்கு வரும்பொழுது தறிக்கு அருகாமையில் எம்ஜிஆர் புகைப்படமும் லைட் சுவிட்சி போட்டு இடத்தில் ஜெயலலிதா அம்மையார் புகைப்படமும் வைத்திருப்பேன். சூப்பர் ஐயா சூப்பர். தேன்மொழி அவர்கள், அக்கா இன்று பிரதோஷம், கோவிலுக்கு கிளம்பிவிட்டேன், சென்று வாருங்கள், சிவனருளை பெற்று வாருங்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்த படப்பாடல் மன்னவன் மந்தானடி. இந்த படத்திலிருந்து சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் இதோ, டி எம் சவுந்தரராஜன் குரலில். இதுவும் ஒரு சோகமான பாடல் தான், தத்துவ பாடல் தான். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம், டி எம் சவுந்தரராஜன் குரலில், மன்னவன் வந்தானடி படத்திலிருந்து.

அழகான அருமையான பாடல், சோகமான வரிகளும் சுகமான பாடல்தான் ஒழித்து சென்றது. டிஎம் சவுந்தரராஜன் குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகில ஸ்ரீதர் அவர்கள். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில், இனிய பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள். அழகான அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் இதயங்கிறந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாடல் அருமை, வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் தம்பி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள். நான் திருச்செங்கோட்டில் வசித்து கொண்டிருந்த போது அழகரசன் என்ற என் நண்பரின் திருமணத்தின் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்திருந்தார். அவர் தாலி எடுத்து தந்துதான் அவர் திருமணம் முடித்தார். சிறப்பு. திருச்செங்கோடு அருகாமையில் ஒரு ஊரின் பெயர் சொல்கிறேன். அந்த ஊரின் பெயர் சூரியன் பாளையம். அந்த பெயரை படித்துவிட்டு கலைஞர், சூரியன் பாளையத்திற்கு கலைஞர் வருவது அதிசயம் அல்ல என்று ஒரு வசனம். என்ன, சூரிய கட்சி இல்லவா? அதால் சிறப்பு. அந்த திருமணத்தின் போது என் நண்பருடன் நானும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் புகைப்படம் எடுத்திருக்கோம். அந்த புகைப்படத்தின் நானும் இருப்பேன். நட்பின் வாயிலாக அவரையும் சந்தித்து ஒரு பாக்கியம் கிடைத்தது அன்று. மனிதருக்கு மனிதர் யாரும் எதிரி அல்ல, இதுதான் உண்மை. ஆமாம் சகோதரரே, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அமையும் ஒரு ஒவ்வொரு பிம்பம்தான் அது. சூப்பர் சூப்பர் சூப்பரான ஒரு பதிவையா, தலை வணங்குகிறேன். சிறப்பு. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒழித்த பாடலுக்கு சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலைத்தல் நேரம் மாலை 4:14. அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். ஒரே வானம் ஒரே பூமி, இது இந்த படத்திலிருந்து இதே வரிகளில். ஒரே வானம் ஒரே பூமி, இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா குரலில் ஒலித்துச் சென்றது. இந்த படத்தில் ஜெய்சங்கர் அழகாக நடித்திருப்பார். நாட்டுப்பற்று உள்ள ஒரு பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம். கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் பிள்ளையார்பாளையம் பரசுராம் தனலட்சுமி அவர்கள் மிக மிக அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளத்திற்கு வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு பாடல்களை தொகுத்து அனுப்பிய ஐயாவுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ ஐயா. வணக்கம் வாங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்று எப்படி சொல்வது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சியுடன் இந்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: அதாவது எனக்கு பிடித்த பாடல்களை நான் அனுப்பி விட்டேன். அது அத்தனை உறவுகளுக்கும் பிடிச்சிருக்கு.
0: ஆமா ஐயா,
1: பதிவுகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அருமையா தொகுத்து வழங்கிய தங்களுக்கும் நமது கீதநேசன் ஐயாவுக்கும் இணைப்பில் வந்து வாழ்த்து சொன்ன சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் பதிவிட்டு வாழ்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் பணியிருப்பதால் மீண்டும் ஒரு இதய ராகத்தில் அருமையான பாடலோடு தெளிவான விளக்கத்தோடு தங்களை சந்திக்கிறேன். நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றிகள் ஐயா, நன்றி. நாங்களும் உங்களுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி, நன்றி,
0: நன்றி. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள்தான் நிகழ்ச்சியை பற்றி உரையாடி சென்றார். கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். உயர்ந்தவர்கள் இந்த படத்தில் இருந்து இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அன்று மந்திரம் சொன்னான் கண்ணன், அன்று கீதை சொன்னான் மகன், சொன்னதே

0: அழகான அருமையான பாடல் கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய கன்னியாகுமரி இரணியர் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் உரையாடி சென்றார் அல்லவா அவர், அதற்கு நன்றிகள் ஐயா, மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றியை தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் சூப்பர், நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், மிக மிக அருமை, சூப்பர், வாவ் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல், சூப்பர் என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக்கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன்னா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. கருடா சௌக்கியமா இந்த படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. இதோ இந்த பாடல்.
1: கீதை சொல்ல கண்ண

நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது கருடா சௌக்கியமா இந்த படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளை பரசுராம் தனலட்சுமி அவர்கள் அழகாக ஒரு கிருஷ்ணனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. இதுவரை நம் சபரி வானொலியில் பாடலை இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலைய இயக்குனர் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. ஒரு பதிவு. கன்னியாகுமரி இரண்யர் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் பாடலை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் அனுசுயா அம்மாவுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் பதிவிட்டு வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றிகள் ஐயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப அருமையா இருக்கும் சார்.
0: மகிழ்ச்சி. இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: எனக்கு ஆவாரம் பூ படத்திலிருந்து
0: சீக்காப்பொடியில் சேர்ப்பார்கள், மருத்துவ குணமாக பயன்படுகிறது. ஆனால் கவிஞர்களுக்கு பாடலாக பயன்படுத்தப்படுகிறது. நிச்சயமாக இது வருகிறது நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி
0: நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

0: ஒரு இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். ஆவாரம்பு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி, சபரி இணைய வானொலியில் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா எனும் இனிய நிகழ்ச்சியின் தங்களின் தொகுப்பே அதற்கு சாட்சி. குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லமா இருக்கிறோம் சார். சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கிறோம் ஐயா. உங்கள் வருகை மேலும் எங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது, உற்சாகமாக இருக்க வைக்கிறது ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது மதியம் பாடல் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, பதிவெல்லாம் போட்டீங்க, தங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்.
0: அருமையான பாடல் இதே ரகம் நிகழ்ச்சியில்.
1: பாடலுக்கு இல்ல சார், அதாவது என்னன்னா அந்த எந்த பாடல்களா இருந்தாலுமே அந்த பாடலை கேட்கறது ரசிக்க வைக்கிறது அந்த இசை திறன் தான் சார். அவ்வளவு கோல்டியா இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னன்னா அந்த அதை புது தூத்து ஆன் பண்ணி நான் கார்லயே பாக்ஸ் கனெக்ஷனை
0: கொடுத்துருவேன்.
1: அப்ப எனக்கு அது கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது சார். அன்னைக்கே சொன்னேன், இசைத்தரம் உங்க இணைய வானொலியில நம்பர் ஒன் பாடல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராஜேஷ் ஐயா இத கேட்டுட்டு தான் இருப்பாரு. நான் ராஜேஷ் ஐயா பல கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கிறேன். இசைத்தரத்தை பற்றி பாடல் எல்லாம் அப்படி கேட்கறதுக்கு அருமையா இருக்குது.
0: நன்றி நன்றி நன்றி, மற்ற மகிழ்ச்சி.
1: உங்க வானொலியை விட எல்லாம் நம்ம வானொலி ஐயா
0: சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். இப்பொழுது
1: படம் மண்ணுக்கேத்த மைந்தன், பாடல் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடன் வரும்.
0: சிறப்பு அட்டகாசமான பாடல் ஐயா, கேட்டு
1: சூப்பர் பாடல் ஐயா. வரிகள் எல்லாம் ஒரு அருமையா இருக்கும். கண்ணதாசனுக்கு அந்த பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது அந்த பாடலுக்கு பிறகு எனக்கு பிடித்த வரிகள் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் சார்.
0: ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மறந்ததற்கு பாமதுர கோவில் சாட்சி என்று அழகான
1: வரிகள்
0: நிச்சயமாக இது வருகிறதே நீங்கள் கேட்ட பாடல். குமரி மண்ணின் மைந்து மைந்தன், ஆமா மண்ணுக்கேத்த மைந்தன், இரணியல் ஜெகதீஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், ஓடுகிற வண்டியோட.

0: ஒலித்து சென்ற அட்டகாசமான பாடல் குமரியின் மண்ணுக்கேத்த மைந்தன் இரணியல் ஜெகதீஷ் ஐயாவின் விருப்பத்தில் அழகாக ஓடிச் சென்றது. ஓடுகிற வண்டி மாடு அவருக்கு என் சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான ஒரு அட்டகாசமான பாடல் ஐயா, எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:14. இந்த நேரத்தில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலக எங்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலி இணைவது தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடையான ஒரு மணி ஆஸ்பார் டைகர். பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா?
0: நிச்சயமா கேளுங்கள் ஐயா. உங்களுக்காகத்தான்
1: இந்த இன்று நாளை இந்த படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். நெருங்கி நெருங்கி போது
0: இனிய பாடலை இனிமையாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு, நன்றி நன்றி ஐயா. தென்காசி மாவட்டம் ஆவடியாளர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து

0: ஒழித்து சென்ற அந்த அட்டகாசமான அருமையான ஒரு பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு முழுதும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கஸ்பகவல் விஜயேந்திரன் சார்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள். இணைப்பில் இருந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நல்லதுங்க சார். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி, வாருங்கள், கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து தாய்க்கு பின் தாரம் படம், அதுல மனுஷனு மனுஷனு சாப்பிடுறான்ற அந்த பாட்டு வேணும்.
0: அட்டகாசமான பாடல் இதோ வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பக வள்ளி அவர்கள் விருப்பத்திற்காக இதோ மனுஷன.

0: உற்சாகமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே என்று புதுக்குடி கற்பகவல்லி, நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் ஒலி சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: எதிர்பார்த்து
0: காத்து கொண்டிருப்போம் ஐயா.
1: எனக்கு பம்பா என்ற திரையிலிருந்து சித்ரா அம்மா அவர்களுடைய குரலில் அருமையான ஒரு பாடல் கண்ணாலனே அப்படிங்கிற பாடல் பாட்டினுடைய அற்புதமாக இருக்கும். சபரி உறவுகள் அம்மா பாடல் சிறப்பா அவர்களையும் நினைத்துக் கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்டு, வாழும் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத போது பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருப்பார்கள்? வருபவர்கள் ஒரு பாடம், விலகுபவர்கள் விலகுபவர்கள் ஒரு நினைவு. அடுத்த சிந்தனை மிக அற்புதமான ஒரு வரியை அதையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறும் பொழுது உங்களை தடம் மாறாமல் தூக்கிவிட ஒரு நட்பை இருந்தால் நீங்களே பாக்கியசாலி. அந்த நட்பை விட்டு விடாதீர்கள், இருக்க பற்றிக் கொள்ளுங்கள்.
0: நிச்சயமாக
1: சிந்தனை அருமையான ஒரு வரி. பெரும்பாலான அன்னதானங்கள் பசியாற்றுவதற்காக அல்ல, அவர்கள் தங்கள் பரிகாரத்திற்காகவே
0: நடத்துகிறார்கள். அனைவரும் அப்படித்தான் செய்கிறார்கள் ஐயா.
1: ஐயா இதையும் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஐயா. என்னவென்றால், படகம் காய வைக்கும் போது விரட்டப்படும் சாதம் இறந்தவர்களுக்கு படையில் வைக்கும் போது மீண்டும் அழிக்கப்படும்.
0: சிறப்பு உண்மையாகத்தான் ஐயா.
1: அதுதான் மகிழ்ச்சி ஐயா.
0: நன்றி நன்றி, அருமையாக கூறினீர்கள் ஐயா. உங்களுக்கு நெஞ்ச நன்றிகள். இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயாரின் விருப்பத்திற்காக பம்பாய் திரைப்படத்திலிருந்து கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை.

0: பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான, அருமையான, இனிமான, இதமான பாடல் ஒலிச்சென்றது. கண்ணாலனி எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்று வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயார் நிருப்பத்தில் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையத்தில் நேரம் 7:34. இந்த நேரத்தில் இணையம் நேய சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சபரி வானொலிக்கு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மட்டும் தாராசுரம் கைதாஸ்.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கு? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் மிக நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
1: படம் வந்து குரு குரு கமலஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம். இசை இளையராஜா, பாடல் வந்து ஜானகி. பாடல் பாடல் வரிகள் மாமனுக்கு பரம கொடி, மச்சனுக்கு தூத்த கொடி. அந்த பாட்டு
0: உங்களுக்கு ஐயா?
1: எனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரம்
0: ஐயா. உங்க மச்சனிக்கு
1: தூத்துக்குடி?
0: அது உங்க மச்சனிக்கு தூத்துக்குடி தானோ? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மட்டும் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக குரு திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்து சென்ற அந்த பாடல் குரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: சத்தியமங்கலம் தொட்டம் முறையிலிருந்து கோயில பழனிசாமி தான் பேசுறீங்க. நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கீங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா பணம் நீங்கள் கேட்டவை சிலிமிலா டான்ஸ், தியாகராஜனுடைய டான்ஸ். நீங்க ஒரு பாடல். அடியே மனம் இல்லைன்னா நிக்காதடி, என்ன கண்டு நீ சொக்காதடி. இசையில தெரிக்க விடுங்க பாடலை
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க.
0: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையும் கோயில பழனிசாமி அவர்கள் விருப்பத்திற்காக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அட்டகாசமான உற்சாகமான ஒரு பாடல் ஒழிச்சிட்டது. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோகிலா பழனிசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:47. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தென்காசி மாவட்டம் சோழிசேரியிலிருந்து விஜய் ரசகுமார் பேசுறேன்.
0: என்ன நலமாக இருக்கிறோம், என்ன குரல் மாற்றமாக தெரிகிறது? உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்?
1: விருப்ப பாடல் வந்து படம் காற்று வெளியீரை பாடல் அழகியே அழகியேன்னு ஒரு அழகான பாடல்.
0: ஓ, இதுதான் பால்கனி என்று சொன்னீர்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. நீங்கள் ஏதோ காற்று வாங்குகிறீர்களே, காற்று வழி இடையில் பால்கனியில் நின்று காற்று வாங்கி கொண்டிருக்கீர்களோ என்று நினைத்தேன். அழகான ஒரு பாடல் இது வருகிறது உங்களுக்கு. தென்காசி மாவட்டம் சோழச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக தற்போது அமெரிக்காவிலிருந்து காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து

0: அழகான ஒரு பாடல், அழகியே அழகியே என்று ஒலிச்சென்றது காற்று வெளியீடை திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல் விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜி அரசகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக தற்போது அமெரிக்காவிலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நேற்றில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்ற
0: பாடல் காற்று இடைவெளி, இப்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு.
1: ரொம்ப இடைவெளி
0: ஐயா, மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: என்னுடைய பாடல் நானும் ஒரு தொழிலாளியிலிருந்து ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாடி என்கிற பாட்டுங்க ஐயா.
0: நிச்சயமாக இது வருகிறது ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் மன்னியர் காலனி பூசப்பன் ஐயா விருப்பத்திற்காக நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து.

நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து ஒரு கலக்கலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை திருக்குப்பள்ளம் பூசப்பன் ஐயாருன்னு விருப்பத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. இதுவரை சபரி ஓனொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும். கீதநேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதியவிருந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திரைகானம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. திரைகானம் நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். உங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள் நேர் சொந்தங்களே. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திரைகானம்

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:01. சபரி வானொலி வழங்கும் திரை கானம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. திரை கானம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களை, சபரி வானொலி வழங்கும் திரை கானம்.

இன்றைய திரை காணும் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக நம் சபரி வானொலி சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது.

அழகான ஒரு வாழ்த்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்களை வாழ்த்தி அந்த பாடல் ஒழிச்சென்றது. இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்குகிறேன் ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி சபரி வானொலி வழங்கும் திரைக்காணும் நிகழ்ச்சிக்கு சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் தேங்க்யூ அசத்தல் என்று இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்க ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நன்றி ஐயா. ஒலித்த பாடல் நைஸ் சாங், மிக்க நன்றி என்று சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்களும், சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்கள் பிறந்த தின சிறப்பு பாடல் அருமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் திரைக்காணும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒரு பாடலுடன். மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சந்தோஷபுரம் மோகனரங்கன் ஐயா அவர்களை வாழ்த்தி பிறந்தநாள் பாடல் சிறப்பு, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று இனிப்புகளை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். தேனி மாவட்டம் அரிச்சந்திரன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் ஒன்று கேட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் பாடல் வளம் வரும். அதற்கு முன்பு நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். அடியேனும் நெசவு தொழில் தான் செய்து கொண்டு வருகிறேன். நிகழ்ச்சியில் நிறைய நேர் சொந்தங்கள் நெசவு தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நெசவு பாடல் நிகழ்ச்சிக்கு இதோ வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.

அழகான ஒரு நெசவு பாடல், கைத்தறி பற்றி பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் திரை காணும் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் விருப்பத்திற்காக வண்ண நிலவே வைகை நதியே என்ற பாடல் இதோ வருகிறது.

ஒலித்து சென்ற அந்த அழகான ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாடல், இனிமையான இதமான பாடல், காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் பரசுராமன் ஆகா அவருடைய சகோதரி திரிபுர சுந்தரி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. வண்ண நிலவே வைகை நதியே என்ற பாடல் வருவதற்கு முன் சென்ற ஒரு கைத்தறி நெசவாளர் பாடல் ஒலிச்சென்றது. அதற்கு சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் கைத்தறி நெசவாளர்கள் பற்றிய பாடல், மனதை உருக வைக்கும் பாடல், கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் இப்பொழுது ஒலித்த வண்ண நிலவே வைகை நதியை சொல்லிவிடவா எந்தன் கதையை மனதை தொட்ட பாடல், பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள். சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் தேன்மொழி அவர்களின் பதிவிற்கு பதிவு சூப்பர் என்று பாராட்டினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திரிபுர சுந்தரி அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி, உங்களுக்குத்தான் நன்றி. அழகான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளீர்கள், உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாதி அவர்களின் விருப்பத்திற்காக வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்திலிருந்து லேசாக பறக்குது மனசு. ஆம், இன்று அவர் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார், அதனால் அவருக்கு மனசு லேசாக இருக்குது, பறந்து கொண்டு இருக்கிறது. யாரை நோக்கி என்று தான் தெரியவில்லை. ஐயா சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கட்டுமா இல்லை வெளியே சொல்கிறீர்களா என்று தெரியவில்லை. சொல்வதென்றால் சொல்லுங்கள் ஐயா, இல்லை என்றால் வேண்டாம். இதோ வருகிறது வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து லேசாக பறக்குது மனசு.

0: மென்மையான ஒரு பாடல், நெஞ்சை வருடி சென்றது, அழகான ஒரு பாடல் ஐயா. வெண்ணிலா கபடி குழு, அவன் பாடலும் மட்டும் மனதில் பதியவில்லை, அந்த படமும் அழகான ஒரு படம், அட்டகாசமான படம். விரும்பிய நேர் சொந்தம், சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாஜி அவர்கள் விருப்பத்திற்காக பாடலை கேட்டு அவருக்கு மனசும் லேசாக பறந்தது. அழகையா, நன்றி தெரிவித்துக்கொண்டு. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், என்னென்னே தெரியல விஜயன்னி, என் மகன் ஏதோ பாட்டு பாடிட்டு போனான், அது உள்ளே பதிவாயிற்று. எது? வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடுவா, ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு போனார். சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது என்று தெரிவித்து கொண்டு சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் அவர்கள் பாடலை வழங்கிய இயக்குனர் ஆர்ஜே கிரீனேசன் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா, உண்மையில் அழகான ஒரு பாடல் ஐயா, படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், மோகனரங்கம் சார் விருப்ப பாடல் அழகு மற்றும் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார் என்று வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் திரை காணும் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேரலையில் தொடர்பு கொண்டு ஒரு நேர் சொந்தம், எனக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று. வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் கற்பகவல்லி சார்.
0: வணக்கம் வணக்கம், கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: அனைத்து பாடலும் நல்லா அழகழகா இருக்கு சார், மக்கள் நேயர்கள் கேட்கறதெல்லாம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிச்சயமாக இது வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் விருப்பத்திற்காக

அருமையான ஒரு பாடல், நிச்சயம் சிறப்பான ஒரு பாடல் கேட்டு சென்றுள்ளார்கள். இரு வீடுகள் திரைப்படத்திலிருந்து புதுக்குடி கற்பவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்தில், நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல். பொன்னான உலகம் உன்னோடு இருக்க பயம் வேண்டாம், நிச்சயமாக என்னோடு இருக்கிறது, பயம் இல்லாமல் தான் இருக்கிறேன். உங்களுக்கு அழகான ஒரு பாடல் தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஒலித்த பாடலுக்கு சொலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றி. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக மயிலாப்பூர் பக்கம் மயிலை கண்டேனே, இதோ

ஐயா மன்னியுங்கள், பாடல் முழுமையாக பதிவிறக்கமாகவில்லை. ஆகையால் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே என்ற இந்த பாடலை சோழச்சேரி தேன்மொழி முருகன் விருப்பத்திற்கு வலம் வர இருக்கிறது. அடுத்த பாடலாக உங்கள் பாடல் ஐயா.

ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே என்று ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தி அழகாக வர்ணித்து ஒரு பாடல் ஒழித்து சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் வெப்பத்தில் அந்த பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி, ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் தேன்மொழி கேட்ட பாடல், இனிமையான பாடல், ஞாபகம் வருதே பாடல் அழகு என்று அழகான ஒரு பதிவு. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இதோ சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்களின் விருப்பத்திற்காக மயிலாப்பூர் பக்கம் மயிலை கண்டேனே இதோ வருகிறது ஐயா முழுமையாக.

மயிலாப்பூர் பக்கம் மயிலை கண்டேனே என்று அட்டகாசமான ஒரு பாடல். கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தார் என்று நினைக்கிறேன். பதிலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். ருக்மணி அம்மா அவர்கள் பாடலை வழங்கிய இயக்குனர் ஆர்ஜே கீதநேசன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், ஆஹா அருமை இனிமை என்றும் பாராட்டினார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மார் அவர்கள் மோகனரங்கன் சார் கேட்ட பாடல் அழகு அழகு. மயிலாப்பூர் பக்கம் மயிலை கண்டேனே பாடல் செம. மலேசியா வஸ்தவன் அவர்கள் குரலில் பாடல் சூப்பர் என்று கைதட்டி பாராட்டினார்கள். நன்றி. இயக்குனர் அவர்கள் கண்டினியூஸ் இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது ஒரு நிகழ்ச்சி போல தான், 7 மணிக்கு ஆரம்பித்தால் 10 மணி வரையிலும் போகும். இப்பொழுது நிகழ்ச்சியை இரண்டாக பிரித்து கொண்டோம், வேறொன்றும் இல்லை, அவ்வளவுதான் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இதை கேட்டு பாருங்களேன்.

வீட்டுக்கு வீடு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அந்த பக்கம் வா ரோமியோ என்று தேனி மாவட்டம் அரிச்சந்திரன் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் கண்டினியூஸ் இரண்டு நிகழ்ச்சிக்கு எடுத்தால் மொத்தமாக ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லைன்னா என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். சிரிக்கட்டும் மகிழ்ச்சி. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நடத்துவதைத்தான் சொல்லணும். தேன்மொழி என்ற ஒரு பதிவு. ஜாலி ஹாப்ரகாம் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஜாலி ஹாப்ரகாம் குரலில் பாடல் அரிது அருமை, நன்றி நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை சிறப்பு மகிழ்ச்சி என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது பட்டியல் திரைப்படத்திலிருந்து. ஏதேதோ எண்ணங்கள் வந்து எனக்குள் தூக்கம் போனது, தூக்கம் போய்விட்டது, அதனால் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். தூக்கம் வந்தவுடன் நிகழ்ச்சி நிறைவு செய்துவிட்டு தூங்க விடுவோம். இந்த பாடல் விருப்பம் யுஎஸ்ஏவிலிருந்து ராஜா விஷ்ணு பிரியா மீனுக்குட்டி மற்றும் முக்கியமாக இது ராஜாவின் விருப்பம் இந்த பாடல் வழங்கவும் என்று பதிவிட்டுள்ளார்கள். பட்டியல் திரைப்படத்திலிருந்து.

அட்டகாசமான ஒரு பாடல். பட்டியல் திரைப்படத்திலிருந்து பாடல். யுஎஸ் ராஜா அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. ராஜா, விஷ்ணு பிரியா, மீனுக்குட்டி இவர்களின் விருப்பத்தில் பட்டியல் பாடல் அட்டகாசம். பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் ராஜாவின் விருப்ப பாடலை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், வேற லெவல் பாடல் தேங்க்யூ என்றும். நிச்சயமாக அருமையான ஒரு பாடல், மகிழ்ச்சி, நன்றி அவருக்கும். தேன்மொழி முருகன் அவர்கள் ராஜா பாடல் தேர்வு அருமை, யுவன் சங்கர் ராஜா குரலில் பாடல் இனிமை சூப்பர் என்று பாராட்டினார்கள். சூப்பர் சூப்பர், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் செம்பருத்தி பூவையும் இதயத்தையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் என்று நினைக்கிறேன். சிறப்பு பாடலை தேர்வு செய்து கேட்டமைக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்திற்காக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து சிங்களத்து சின்ன கோயில். இதோ

ஒலித்து வாய்ந்த அந்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து சுழச்சேரி விஜயஹரிஸ்மர் அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், சார் நாங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நீங்கள் தூங்காமல் பாடல் போடுங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். தூங்காமல் பாடல் போடலாம், ஆனால் தூங்காமல் கேட்க முடியாது. பக்கத்தில் வைத்து கேட்டுக்கொண்டே இருந்தால் தூக்கம் வந்துவிடும், ஆனால் எங்களுக்கு தூக்கம் வராது. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், ஐயோ பாவம், அதுதானே வரமாட்டேங்கிறார். ஆஹா, அப்படியெல்லாம் இல்லை. தென்மொழி முருகன் அவர்கள், சூப்பர் என்றும் மிக இனிமை இந்த பாடல் என்றும் அருமை என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது அழகு குட்டி செல்லம் பாடல். படம் சத்தம் போடாதே. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலை. விஜய் அரசுகுமாரன் அவர்கள் விருப்பத்திற்காக இதோ வருகிறது.

அழகு குட்டி செல்லம் பாடல் அருமையாக ஒலித்தது. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவரின் விருப்பத்திற்காக சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் வகரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் சோலை சிறி விஜயகுமார் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். சிறி என்றவுடன் சிறப்பு. எனது ஒரு பாடலை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும் அழகான ஒரு நடன காட்சி சிறப்பு தேங்க்யூ என்றும் தென்மொழி முருகன் அவர்கள் அழகு குட்டி செல்லும் முன்னே அள்ளிக்கொண்டு போக இனிமையான பாடல் அண்ணனும் அண்ணியும் யூஎஸ்லே இருக்க சொல்லுங்க அண்மை கூட விளையாடிக்கொண்டிருங்க என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சோலைச்சேரி இது விஜயரசுமார் அல்ல, அழகு குட்டி செல்லங்கள் அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பான ஒரு பதிவு. உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக போடா போடி என்ற திரைப்படத்திலிருந்து அப்பன் மகனே வாடா என்ற இந்த பாடல் அசோக்குமார் பொன்மதி அவர்களின் விருப்பத்திற்காக

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. போடா போடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் விரும்பி நேர்ந்தம் சோலைச்சேரி புன்மதி அசோக்குமார் அவர்கள் விருப்பத்திற்காக ஒலிச்சென்றது. பதினேழு பக்கத்தில் இணைந்து சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அசோக்குமார் பொன்மதி கேட்ட பாடல் அழகு அழகு நன்றி. ஆஹா, சிம்பு குரலில் பாடல், உங்கள் அப்பன் மகனே வாடா பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் என் பிள்ளைகள் விரும்பிய பாடலை வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றியுடன் மகிழ்ச்சி. விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் ஒரு வீர வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் உங்களுக்கு நன்றி என்றும், விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அழகாக நடனமாடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியுடன். தேன்மொழி முருகன் அவர்கள் இதயம் கணிந்த வாழ்த்துக்களை இதயம் தூவி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் சூப்பர் என்றும். அந்த நடனத்தை கண்டு அறிவு மங்கை ஞாபகம் வந்துவிட்டது. ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காட்சி பதிவு. இது அறிவகன் ஐயா அவர்களுக்காக. சிவகாசி ரதி வந்தால் ரகுபதி ஐயா அவர்களுக்காக, அடடா ஆஹா என்று வந்தால் பின்பாட்டாக பாடுகிறார்கள் என்று விஜயஹர்ஷ்குமார் அவர்களுக்காக, அடடா இப்படி அசத்துறீங்களே என்றால் தேன்மொழி முருகன் அவர்களுக்காக. இன்னும் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட பதிவை யாராலுமே பதிவு கொடுக்க முடியாது. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒரு பதிவு, மகள் பிறந்தால் என்ன செய்வானோ, இது அதாவது எது பிறக்கும் என்று தெரியாது, மகள் என்றும் செய்வானோ என்று ஆணையும் பெண்ணையும் இருபாலரையும் அழகாக பதிவிட்டார்கள். உங்கள் திறமை யாருக்கு வரும்? சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சிகளை அருமையாக அழகாக நடத்திய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி தேங்க்யூ என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் இரண்டு நிகழ்ச்சி நடத்தி இருக்கீங்க, பரவாயில்லை, நேரம் கம்மியாக தான் போய்விட்டது, சபரி சொந்தங்கள் தூங்க போல என்றும் பதிவிட்டார்கள். நிச்சயமாக சபரிமலை வழங்கும் திரைகாணம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக ஒரு பாடல் இதுவும்

நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் அளித்தது. தலைநகரம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிறைவு பாடல் இனிமை தேர்வு அருமை என்றும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் பாடல் மிகவும் அருமை ஐயா என்றும் பாடலுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், பாராட்டுள்ளார்கள். நன்றி நன்றி. சோலைச்சேரி விஜயஹர்ஸ்மர் அவர்கள் தாங்கள் விருப்ப பாடல் அழகு, இயக்குனர் தேர்வு அருமை, நிகழ்ச்சி நிறைவு பாடல் அட்டகாசம் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றியுடன் தேங்க்யூ என்றும் மிக்க நன்றி என்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கும். தேன்மொழி முருகன் அவர்கள் இசைத்தரம் அருமை, சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டுள்ளார்கள். இதுவரை சபரி வானொலி வழங்கிய திரைகாணம் நிகழ்ச்சியை பாடலை கேட்ட அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.